பிக்கம் கே கண்ணத்தமிக்கா கசும்பிக்கங்கே அண்ணங்கோடு வெவே கசும்பிக்கங்கே.